வணக்கம் சொந்தங்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுபானி ட்ரீசியா வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ மீண்டும் இந்த வெள்ளி இரவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஹரிதா பேசுகிறேன். அண்ட் இன்னைக்கு வழக்கம் போல் நாம் ரீசண்டாக வரப்போகிற மெல்பர்னுடைய அப்டேட்ஸ் அண்ட் ரீசெண்டாக வந்த மெல்பர்னுடைய அப்டேட்ஸ் இது எல்லாத்தையும் தான் முதல்ல பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டிக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேஜர் வீசா சேஞ்ச் இப்போது நியூஸில் வந்திருக்கிறத பற்றி தான். இது வந்து இன்றைக்கி மெயின் நியூஸ், இது தான் வந்து இந்த வாரத்தோட முக்கியமான செய்தியில் ஒன்று தான் வந்து ஆஸ்திரேலியாவுடைய மைக்ரேஷன் அப்புறம் ஸ்டூடெண்ட் வீசா விதிகள் வந்து அறிவிக்கப்பட்ட மாற்றங்கள். குறிப்பாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீசா ரெனியூவல் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான இந்த விதிகள் மாற்றங்கள் இது எல்லாத்தையும் பற்றி நாம் இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ குறிப்பாக யூனிவர்சிட்டிஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எங்களை மாதிரி என்ன மாதிரி நம்மளை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இப்போ மாறி இருக்குது, அதனால் நமக்கு வந்து என்னென்ன டேமேஜஸ் உண்டாக போகுது, எந்த வகையில் நம்ம எல்லோரும் அஃபெக்ட் ஆக போகிறோம், அஃபெக்ட் ஆக போகிறது உறுதி, ஸோ எந்த வகையில் நாம் எல்லோரும் அஃபெக்ட் ஆக போகிறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ நேற்று, அதாவது செப்டம்பர் 17, 2026 அனௌன்ஸ் பண்ண மைக்ரேஷன் சேஞ்சஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக 4 சேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க. இது கவர்மெண்ட் அஃபீஷியல் பேஜ்லேயும் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டோனி ப்ரூக் அவரோட ஸ்பீச்லேயும் இருந்து எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஸோ சேஞ்சஸ் வந்து அடுத்த 12 மாதங்களில் வந்து, ஐ மீன் த நெக்ஸ்ட் 12 மந்த்ஸில் ப்ராக்ரெசிவாக இது வந்து ரோல் அவுட் ஆகுமா, எல்லாமே வந்து இன்றைக்கே இம்மிடியட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செய்ய போகிறாங்க அப்படின்றத தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் தான் வந்து ஃபேமிலி ஆர் டிபெண்டன்ஸ் ஸ்கூலான விசா. மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் ஸ்டூடெண்ட் விசாக்கு பார்ட்னர் இல்லைனா அவங்களுடைய ஸ்பவுஸ் இல்லை அவங்களுடைய சில்ட்ரன் இவங்களை வந்து செகண்டரி அப்ளிகன்ஸாக அட்டாச் பண்ணுறதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் ஃபேமிலி அட்டாச்சாக இருந்தால் அவங்கள செப்பரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ பசிஃபிக் ஓர் ஏஷியன் நேஷனல்ஸ் அண்ட் சர்டைன் சோர்சஸ், அதாவது பிஹெச்டி இந்த மாதிரி கோர்சஸ்க்கெலாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் உண்டு. ஸோ பட் நார்மலாக நம்மளை மாதிரி பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸெப்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக போகுது. அடுத்தது வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு இன்னொரு கோர்ஸ் மாறுது. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு கேட்டகரி. ஸோ ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியாவில் ஸ்டூடெண்ட் விசா கண்டினியூ பண்ண ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு ப்ராக்ரெஸ் பண்ணுற அந்த இன்னொரு கோர்ஸை வந்து நம்ம எடுக்கிறது கஷ்டம். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணுனா அது வந்து ஓகே, பட் சிம்ப்ளி லோவர் லெவல் கோர்ஸுக்கு போய் ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணுற இந்த விசா ஹோப்பிங் அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்க. லைக் எப்படின்னா இந்த விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து நமக்கு இதனால் யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேறு கோர்ஸ் மாறுறது வந்து கவர்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸும் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து தேர்ட் ஒன், விச் இஸ் கோர்ஸ் சேஞ்ச் பண்ண புது விசா. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு சர்டைன் சர்க்கம்ஸ்டன்சஸில் எக்ஸிஸ்டிங் விசா வச்சு சிம்பிளாக ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக புது ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ண வேண்டி வரும். ஸோ ஐ மீன் இந்த ஏற்கனவே வச்சிருக்க விசாவை வச்சு நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியாதாம், நாம் வந்து புதுசாக ஒரு விசா வந்து எடுக்கிற மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஜெனுவன் கோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து எக்ஸாம்பிள் இப்போ இல்னஸ்னால் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ண எக்ஸ்ட்ரா டைம் தேவை, இல்லை மேபி நம்ம வந்து இப்போது ஒரு சப்ஜெக்ட்லேயோ ரெண்டு சப்ஜெக்ட்லேயோ ஃபெயில் ஆகி நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறோம்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் எடுக்க முடியாமல் நாம் வந்து புதுசாக விசா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பர்கோட ஸ்பீச்சில் வந்து ஐ மீன் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஒரு கோர்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணுறனால அதுக்கு வந்து நம்ம புது விசா எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபீல்டில் நான் படிச்சிட்ருக்கிறேன்னா, ஸோ இந்த ஃபீல்டுக்கே நான் வந்து இன்னொரு செமஸ்டர் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் வந்து விசா எடுத்தேன்னா அதுக்கு வந்து நமக்கு விசா எக்ஸ்டென்ஷன் போதும். பட் ஆனால் இந்த கோர்ஸை தாண்டி நான் வேறு கோர்ஸுக்கு போனேன்னா அதுக்கு நான் வந்து யுனியில் உள்ள, பொதுவாக நம்ம இதுவரைக்கும் யுனியில் உள்ள சிஓஇ, யூனியில் உள்ள லோன் அப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மாற்றிருப்போம். நம்ம இந்தியாவிலேயோ ஸ்ரீலங்காலேயோ இருந்து வந்தவங்க அவங்கவுங்க பேங்க்கில் வந்து லோன் எடுக்கல, இந்த சப்ஜெக்ட் நான் இந்த யூனியில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கன்சர்ன் பேங்க்கிட்டையும் நம்ம படிக்கிற யூனிக்கிட்டையும் பேசினா மட்டும் போதும். பட் இப்போ வந்து நம்ம கோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்டையும் நாம் வந்து பேச வேண்டி வரும். ஸோ ஏன்னா நம்ம வந்து அதுக்கு புதுசாக ஸ்டூடெண்ட் விசா எடுக்கிற ஆப்ஷன் வந்து இப்போ பிரக் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் திங் வந்து விசிட்டர் விசா. இது வந்து ஃப்யூச்சர் விசிட்டர் விசாஸில் வந்து ஜென்ரலி நோ ஃபர்தர் ஸ்டேன்ற கண்டிஷனை வந்து அட்டாச் பண்ண போகிறாங்களாம். ஸோ பேசிக்கலி விசிட்டர் விசாவில் ஆஸ்திரேலியா வந்துட்டு இங்கேயே இருந்து வேறு விசாவுக்கு ஸ்விட்ச் பண்ணி ஸ்டே எக்ஸ்டென்ஷன் பண்ணுற ரூட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு எய்ம். ஸோ சில பேர் வந்து விசிட்டர் விசாவில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு எம்ப்ளாயர்ஸை மீட் பண்ணி அதுக்கப்புறம் அதிலேருந்து ஸ்பான்சர்ஷிப் எடுத்து அதை நம்ம வந்து வேறு விசாவுக்கு, ஐ மீன் ஸ்கில்டு ஒர்க், ஸ்கில்டு மைக்ரேஷன் விசா அந்த மாதிரி எல்லாம் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணுறாங்களாம். ப்ரொடெக்ஷன் அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவில் படிப்பு முடிச்சுட்டு ஜஸ்ட் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக கோர்ஸ்லேருந்து கோர்ஸுக்கு மாற சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் டைட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ ஐ மீன்
விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வேறு கோர்ஸ் எடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக விசா எக்ஸ்டெண்ட் ஆகும் தானே. ஸோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தை வந்து கவர்மெண்ட் டைட்டன் பண்ண போகிறாங்க. மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சரில் அவங்களுடைய ஸ்பவுஸ் ஆர் சில்ட்ரனை வந்து ஸ்டூடெண்ட் விசாவோட டிபெண்டன்ட் மூலமாக கொண்டுட்டு வரலான்னு இருக்கிற ஐடியாவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் ஃபேமிலியோடு இருக்கிறவங்களை வந்து எந்த சேஞ்சும் ஆகாது. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஒரே நாளில் ஸ்டார்ட் ஆக போகிறதில்ல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 மந்த்ஸ் எடுக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து இதோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இன்னும் வேறு வேறு தமிழ் கம்யூனிட்டி ரிலேட்டடான அப்டேட்ஸும் நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

0: வேண்டிடுமே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள். இது மனமுதல் மக்கள் வரை. ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக ஆஸ்திரேலியா மைக்ரேஷன் ஐ மீன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வந்து மைக்ரேஷன் லாவோட சேஞ்சஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த சேஞ்சஸ் கேட்டோன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மீன் என்ன மாதிரி ஆக்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் வந்து பார்த்தன பேனிக் ஆனதுண்டு. ஸோ நீங்கள் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ எஸ்பெஷலி ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் ஜெனியனாக பேச்சுலர்ஸ் இல்லை வேறு குவாலிஃபிகேஷன் படிச்சுட்ருக்கிற நம்மளை மாதிரி ஆக்கள்லாம் வந்து நம்ம கரண்ட் வீசா வந்து இதில் எதுவும் பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் இது கிடையாது. ஸோ இது வந்து நம்ம இதுக்கப்புறம் இப்போ படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலி உண்டு தான். ஏன்னா இங்கே ஈஸியாக பார்க்கணும்னா வேலை எடுக்கிறதுக்கான ஏகப்பட்ட எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்டில் வேலை எடுக்கிறது வந்து இங்கே நிறைய கஷ்டமான விஷயங்கள் இருக்குது. நான் நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் நிறைய கேட்டகரிஸ் தாண்டி, நிறைய எலிஜிபிலிட்டிஸ் தாண்டி, நிறைய க்ரைட்டீரியாஸ் தாண்டி நம்ம வேலை எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாபாக இங்கே இருக்குது. ஸோ லிட்ரலாக ஒரு நார்மலான ஒரு ஜாப் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயோ ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க் எடுக்கிறது வந்து ஈஸி. பட் இதில் ஒரு வேளை நம்ம வேளான்னு எடுத்துட்டாலுமே அதுக்கடுத்து வந்து அதில் நமக்கு தேவையான சேலரி இருக்குமான்னு கேட்டால் அதில் டவுட்டு. சேலரி கொடுத்தாங்கன்னா அந்த வேலையில் நமக்கு வேலை செய்கிறதுக்கான அவர்ஸ் கொடுப்பாங்களான்ற டவுட்டு. ஸோ அவர்ஸ் வந்து கிடச்சிச்சின்னா, இது ரெண்டும் கிடச்சிச்சின்னா ஷிஃப்ட்டு நமக்கு கிடைக்குமான்றது டவுட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து வேலை எடுத்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடினு பார்த்தா இந்த வேலையில் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணுன்றாங்க, கார் இருக்கணுங்கிறாங்க, இந்த நேரத்தில் இங்கே வரணும், அந்த நேரத்தில் அங்கே போகணும், அதுக்கப்புறம் இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹிந்தி தெரியணும், உருது தெரியணும், ஸ்பானிஷ் தெரியணும். ஆஸ்திரேலியாவில் எதுக்கு எனக்கு ஸ்பானிஷ் தெரியணும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்லாம் தாண்டி தான் நம்ம இங்கே வந்து சர்வே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்ருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கல. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதை தாண்டி என்ன வந்தாலும் அதே ஒரு கை பார்த்துடலாம். யாரும் அதை நினச்சி எதுவும் பயப்படவோ எதுவும் ஃபீல் பண்ணவோ அப்படிலாம் வந்து யோசிக்க தேவையில்லை. ஸோ மெயினாக வந்து கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஆஸ்திரேலியாவில் ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக சேம் லெவல் இல்லை லோவர் லெவலுக்கு திரும்ப திரும்ப மூவ் ஆகிற ப்ராக்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ஒரு டிகிரி பண்ணிகிட்ருக்கிறேன் பேச்சுலர்ஸில் முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நான் அதுக்கு மாஸ்டர்ஸ் எடுத்தேன்னா அது வேறு. பட் ஆனால் நான் எடுத்திருக்க டிகிரியை விட்டுட்டு வேறு டிகிரியில் நான் மாஸ்டர்ஸோ டிப்ளமாவோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்காக வீசா நான் வந்து ரெடி பண்ணேன்னா அதில் தான் பிரச்சனை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்

எல்லாம் வந்து வரும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எப்படி அஃபெக்ட் ஆக போகுதுன்றது நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதோட அப்டேட்டையும் வந்து கண்டிப்பாக தாரேன். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் வர ரேண்டமான இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு டெசிஷன் எடுக்காமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அஃபீஷியலில் அப்டேட்ஸில் இருக்கிற பேஜை மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். எஸ்பெஷலி கோர்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா, ஐ மீன் கோர்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா டிபெண்டன்ட் பிரிங்க் பண்ண பிளான் இருக்குது. ஸோ இல்லை நெக்ஸ்ட் வீசா பற்றி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி அஃபீஷியல் ரூல்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டெசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு சேஃபரான ஆப்ஷன். ஸோ ஓவராலாக பார்த்தா ஆஸ்திரேலியா மைக்ரேஷன் சிஸ்டம் கொஞ்சம் மோர் ஸ்ட்ரக்சர்டாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் அந்த டைரெக்ஷனில் வந்து கொண்டுட்டு போகிறாங்க. இப்போ வந்து இதோட ஆக்சுவல் இம்பேக்ட் என்னன்னு டீட்டெயில்டாக ரூல்ஸ் வரும்போது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டீட்டெயிலான ரூல்ஸ் வரும்போது நம்ம இரவின் தாளாட்டுகளில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கான நியூஸ் வந்து இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் கம்யூனிட்டியோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் இது எல்லாத்தையும் நாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு அடுத்து ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம தமிழ் கம்யூனிட்டி, தமிழ் மக்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி இது தெரியாத ஆளே இங்கே மெல்பர்னில் கிடையவே கிடையாது. ஸோ உலகமெங்கிலும் தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஷோலையும் வந்து இப்போ சொல்லிடலாம். ஸோ நாளைக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஒன்று நடக்குது மக்களே. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். என்னென்னா, நம்மளுடைய இளையராஜா அவர்களுடைய மெல்பர்ன் கான்சர்ட் நாளைக்கு, ஐ மீன் செப்டம்பர் 19 சனிக்கிழமை நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக மியூசிக் லவ்வர்ஸுக்கு தான் இந்த வந்து முக்கியமான ஒரு அப்டேட். மாஸ்டரோ இளையராஜாவுடைய 50வது வருஷத்துடைய மியூசிக் ஜேர்னியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஆஸ்திரேலியா டூர் வந்திருக்கிறாரு. ஸோ நாளைக்கு சாட்டர்டே மெல்பர்னில் வந்து இது நடக்க போகுது. மெல்பர்னோட ஐகானிக்கான பலைஸ் தியேட்டர் சென்கில்டாவில் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நடக்குது. ஸோ தமிழ் கான்சர்ட் நம்மளோட இது. ஸோ இதுக்கு முன்னாடி அனிருதோட நடந்துச்சு, இப்போ வந்து நம்ம இளையராஜா அவர்களுடைய நடக்குது. ஸோ இளையராஜா ஃபேன்ஸுக்கு இந்த வீக்கெண்ட் டெஃபினெட்லி ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது. ஸோ ஜென்ரேஷன்ஸ் சேஞ்ச் ஆனாலும் இளையராஜாவோட சாங்ஸுக்கு இருக்கிற கனெக்ஷனும் எந்த விதமான அந்த எமோஷ்னல் சேஞ்சும் வந்து ஆகவே ஆகாது. ஸோ பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன்லேருந்து நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் ஒரு சாங் கேட்டாலே மெமரிஸை கொண்டு வேறு வேறு இடத்துக்கு நம்ம எல்லாரையும் கொண்டுட்டு போகிற எபிலிட்டி வந்து அவரோட மியூசிக்கில் 100% இருக்குது. ஸோ இவ்வளோ ஏன் நம்ம ஷோவே வந்து இரவின் தாலாட்டுகள்ன்றதுக்கு முன்னாடி என் ராசாவின் மனசிலே தான் இருந்துச்சு. ஸோ இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இளையராஜா அவர்களுடைய பாட்டுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்றது. எல்லோரும் மறக்காமல் கான்சர்ட் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். நான் போகலை. ஸோ நீங்கள் எல்லோரும் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். வேறு யாரும் எனக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்து என்ன உன நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் என்னோடய இரவின் தாலாட்டுகள் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். நானும் வர ஆசையாக தான் இருக்கிறேன். எனக்கு வரத்துக்கு மனம் இருக்குது, கையில் பணம் தான் இல்லை. ஸோ அதனால் எல்லோரும் போகிறவங்க 100% என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி கான்சர்ட்லாம் வந்து நம்ம அடிக்கடி அட்டன் பண்ண முடியாது. பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க வந்து இப்போது அட்டன் பண்ணாதான், லைக் இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் நம்ம எப்போ என்ஜாய் பண்ண போகிறோம்? ஸோ என்ன தான் நம்ம வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு போனாலும், லைக் ஃபேமிலியோட வேறாக்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு போனாலும், நம்ம இந்த மாதிரி அப்ராடில் இருக்கையில் இங்கே இருக்கிற கேங் கூடையும் இங்கே நம்ம மீட் பண்ண ஒரு சிலர் கூடையும் ஒரு சில மெமரிஸ்லாம் கேதர் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலான மெமரிஸாக இருக்கும். ஸோ இந்தியாவில் செய்ய முடியாத நிறைய விஷயங்கள் நம்ம ஆஸ்திரேலியாவில் செய்யலாம். ஸோ இளையராஜா அனிருத்லாம் வந்து இந்தியாவில் நம்ம பார்க்கக்கூட முடியாது, ரொம்ப கஷ்டம் கான்சர்ட்லாம் போகிறது. பட் ஆனால் ஆஸ்திரேலியாவில் அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ப்ரைஸஸ் மட்டும் ஹையாக இருக்கும், அது வந்து காமன் தானே. ஸோ அதனால் போகிறவங்க 100% என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு அப்டேட் இருக்குது, அது வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அத்துடன் ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம் வாங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்லாம் பார்த்தோம். அதாவது மைக்ரேஷனில் உள்ள சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் தான் பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச அப்டேட் தான். ஸோ நாளைக்கு வந்து இளையராஜா அவர்களுடைய கான்சர்ட் நடக்குது இங்கே சென்கில்டாவில், மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். டிக்கெட் வாங்கியிருக்கிறவங்க, டிக்கெட் யாருக்கிட்டையாவது கொடுக்குற ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க, யாருக்காவது ஃப்ரீயாக தான தர்மம் பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா. ஸோ அடுத்து வந்து மெல்பர்னுடைய தமிழ் கம்யூனிட்டிக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு அப்டேட் தான் அடுத்தது. ஸோ நாளைக்கு 19 செப்டம்பர் இந்த வருஷத்தோட முதல் புரட்டாசி சனிக்கிழமை. ஸோ நம்ம சன்ஷைன் நார்த்தில் இருக்கிற நம்மளுடைய மெல்பர்ன் முருகன் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 9:30 ஹோமமும் அபிஷேகமும் பண்ணுறாங்க. 11 மணிக்கு சிறப்பு பூஜையெல்லாம் வந்து நடக்க இருக்குதாம். ஸோ பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னதானமும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ இந்த வருஷம் மொத்தமாக 5 புரட்டாசி சனிக்கிழமை இருக்குது அப்படின்னு டெம்பிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கலந்துக்க நினைக்கிறவங்க மெல்பர்ன் முருகன் டெம்பிளோடைய அஃபீஷியலான இன்ஃபர்மேஷனை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீக்கெண்ட் மெல்பர்ன் தமிழ் கம்யூனிட்டிக்கு ஒரு பக்கம் வந்து இளையராஜா மியூசிக், இன்னொரு பக்கம் வந்து புரட்டாசி செலிப்ரேஷன், அது மாதிரி கல்ச்சுரலாக பிஸியான வீக்கெண்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த வீக்கெண்டில் இளையராஜா கான்சர்ட்டுக்கு போகிறீங்களா, இல்லை ஃபேமிலியோட கோவிலுக்கு போய், இல்லை வேறு கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸில் எதுவும் கலந்துக்க போகிறீங்களா அப்படின்ட்டு எனக்கு டிஎம்மில் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு எதுவும் வேறு ஸ்பெஷல் பிளான்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து இளையராஜா கான்சர்ட்டுக்கும் போகல. ஸோ நாளைக்கு கோவிலுக்கு போகிறேனா இல்லையான்றது நாளைக்கு காலையில் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நான் வந்து சடன் பிளானிங் ஒரு ஆள் தான், இப்போதைக்கு எதுவும் பிளான்ஸ் கிடையாது. ஸோ என்ன மாதிரின்னு பார்த்து தான் பிளான் பண்ணணும். ஸோ நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கீங்களா அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்து ரொம்ப நேரம் வந்து ஒரு மாதிரி சீரியஸான அப்டேட்ஸ் இங்கே என்ன நடக்குது, வர வர நம்ம ஷோ வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஷோவாகவே போகுது. ஏதோ இன்ஃப்ளூயன்சர்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நான் பாட்டுக்க மெல்பர்னில் இன்றைக்கி இது நடக்குது, கவர்மெண்ட் இப்படி பண்ணியிருக்கிறாங்க, கவர்மெண்ட் அதை செய்கிறாங்க, நம்ம ஊரில் இது நடக்குது, கம்யூனிட்டி இதை பண்ணுங்கள், சென்சஸ் ஃபார்ம் வருது அப்படின்னு ஒரு 4-5 வாரமாக கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாகவே இப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த லூஸ் டாக்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ டாப்பிக்கே இல்லாமல் ஏதாவது ஒரு டாப்பிக்கை பிடிச்சி வச்சு பேசிகிட்டு இருக்குது, அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் நம்ம இப்போ வந்து நிறைய மிஸ் பண்ணுறதாச்சு. ஸோ இன்னும் ஷோ முடியறதுக்கு ஒரு காமன் நேரம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கண்டென்ட் போயிட்டு வரலாமா. ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா, நம்மளுடைய சைல்டுஹுட் விசஸ் இப்போ இருக்கிற சைல்டுஹுடோடைய கண்டென்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா ஸ்ரீலங்காவில் வளர்ந்த நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கும் இப்போ உள்ள பசங்களுக்கும், குறிப்பாக வந்து என்ன மாதிரி ஜென்ரேஷனில் உள்ளவங்களாம் வந்து லேட் 90s கிட்ஸ்னு சொல்லலாம். நான் வந்து 2006 தான், பட் ஸ்டில் வந்து நமக்கு 90s கிட்ஸ் செஞ்ச எல்லா வேலைகளும் தெரியும். ஜென்சின்னு சொல்லக்கூடாது, 2K கிட்ஸோட ஸ்டார்டிங்கில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் வந்து இவங்களுக்கும் நமக்கும் கம்பேரிசன். இப்போ வந்து ஒரே பிளானெட்டில் நடந்துச்சா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்மளாம் எப்படி இவங்க கூட ஒரே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து என்டர்டெயின்மெண்ட் நமக்கு வந்து பேசிக்காகவே டெலிவிஷன் தான். நான்லாம் வந்து சின்ன வயசில் எழுந்திரிச்சாலே டிவின்னு பார்த்தா வசதி சோட்டா பீம், மைட்டி ராஜு, அப்புறம் வந்து சீக்கு பண்டி எல்லாம் இப்போ தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷின்சன், நிஞ்சா ஹெட்டோரி, அதுக்கப்புறம் மோட்டு பட்லு, இந்த மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸாக டிவியில் பார்த்து ஒரு காலத்தில் அம்மா அப்பாலாம் வந்து அந்த டிவியை தான் ஆஃப் பண்ணுவேன் அப்படின்னு சண்டை போட்டு பிள்ளைங்களை அதட்டின காலம் போய் இப்போலாம் வந்து டிவியே பிள்ளைங்க தொடுறதே கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து ஃபுல் நேரம் ஃபோன் ஃபோன் ஃபோன் தான். ஏன்னா இப்போ நம்ம பார்த்த அப்டேட்ஸை விட இப்போ உள்ளவங்கலாம் வந்து அப்டேட்டடாக வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு. டிவின்றதை விட ஃபோனை டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கறது, டிவியில் கேம்ஸ் விளாட்றது, ப்ளே ஸ்டேஷன், இப்படி வந்து ரொம்ப அப்டேட்டடாக போயிட்டாங்க. ஸோ அதுவும் நமக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் அப்போ வந்து எப்போ போடுறாங்களோ அப்போ தான் நம்ம வந்து போய் பார்ப்போம். அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அம்மா எதை கொண்டு அடித்தாலும் நம்ம வந்து எந்திரிக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களாம் வந்து யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், டிக்டாக், கேமிங் இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ நிறைய அப்டேட்டடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்குலாம் அந்த நேம்ஸோ என்ன நடந்துகிட்ருக்குது இது எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் நமக்கு எப்படி நம்ம அம்மா அப்பாலாம் வந்து பூமராக தெரிய ஆரம்பித்தாங்களோ இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு நாமளே பூமராக தெரிய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்தளவுக்கு போயிட்டுருக்குது ஜென்ரேஷன். ஓகே, வயசாயிருச்சோ நமக்கும் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது. ஸோ
நம்மலாம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே பேக்கை தூக்கி போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளில விளாட்ற போகிறதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறது அந்த ஒரு ஸ்பிரிட்டில் தான் நம்ம வந்து இருந்துகிட்டே இருப்போம். பேசிக்காக சின்ன வயசில் அம்மா அப்பாவுக்கும் நமக்கும் வந்த சண்டையே வந்து விளாட போக விட மாட்டேங்கிறாங்க, படிக்க கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க, இப்படின்னு தான் சண்டையே வருது. ஆனால் வந்து இப்போ நிறைய கிட்ஸ்லாம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே ஃபோனு டேபு ப்ளே ஸ்டேஷன் இந்த மாதிரியே தான் போகுது. ஸோ நாங்களாம் சின்ன வயசில் இருக்கையில் எல்லோரும் வந்து எங்கள் ஏரியாவில் எல்லோரும் ஒரு வீட்டுக்கு டியூஷன் போவாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து எல்லா ஏரியாலேயும் இந்த டியூஷனுக்கான ஒருத்தவங்க இருப்பாங்களே, ஸோ டியூஷனுக்காக்கிட்ட படிக்கிறதுக்கு எல்லோரும் போவாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் தான் படிக்கிறது உண்டு, நான் அது வரைக்கும் டியூஷன்லாம் போனது கிடையாது. ஸோ டுவெல்த் வரையில் மட்டும்தான் ஒரே ஒரு டியூஷன் போனேன். ஸோ அந்த மாதிரி டியூஷன்லாம் முடிச்சு எல்லோரும் எப்போ வருவாங்க, நம்ம எப்போ விளாட போகிறோம் அப்படின்னு அப்போ இந்த கேம்ஸ் எல்லாம் நிறைய ரோட்டில் விளாட்ற கேம்ஸ் என்னென்னா அண்டர் ஓவர், செவன் ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் வந்து லாக் அண்ட் கீ, அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய அவங்கவுங்களோட கேம்ஸ் இருக்குது. அது என்ன பாண்டி, எஸ் இந்த நொண்டி நொண்டி போட்டு அந்த கல்லை தூக்கி போட்டு அந்த கேமு. அதுக்கப்புறம் அண்டர் ஓவர்னால் இப்படி தான், ஒரு ரவுண்டில் வந்து ஒரு கேச்சர் நின்றுக்குவாங்க, மற்றவங்களாம் பின்னாடி நிற்பாங்க, அவங்க அங்கேருந்து திருப்பி பின்னாடி பக்கம் திரும்பி நின்றுட்டு குச்சியை பின்னாடி தூக்கி போடுவாங்க. அது யார் மேலேயும் பட்டுருச்சுன்னா அவங்க வந்து அவுட்டு, இல்லைன்னா அங்கேருந்து எத்தனை ஸ்டெப்ஸில் வருவேன்றதை அவங்க கெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ நான் அந்த ஸ்டிக்கை வந்து செவன் ஸ்டெப்பில் தொட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா செவன் ஸ்டெப்பில் அந்த ஸ்டிக்கை போய் தொடணும், தொடலைன்னா அவங்க வந்து அவுட்டு. அதுதான் வந்து அண்டர் ஓவர். செவன் ஸ்டோன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது. கல்லை அடிக்கணும் கலைக்கணும், அடிக்கணும் கலைக்கணுன்ற மாதிரி தான், ஐ மீன் அடுக்கணும் கலைக்கணும், அடுக்கணும் கலைக்கணுன்ற மாதிரி தான் வந்து செவன் ஸ்டோன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் இப்போ உள்ள கிட்ஸ் வந்து அதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். நாம தான் வந்து ஸ்கூலில் ஹோம்ஒர்க்கை வந்து மறந்துட்டா, நோட் புக்கை வீட்டில் மறந்துட்டோமே சப்பெல்லாம் சொல்லி பொய் சொல்லி தாத்தா இறந்துட்டாங்க. நான் எதுக்கு, பெரும்பாலான இங்கே உள்ள ஆட்கள் வந்து எதுக்கு ஸ்கூலில் லீவ் போடுறேன்னு கேட்டால் தாத்தா உடம்பு சரியில்லை, பாட்டி இறந்துட்டாங்க, இப்படி தான் வந்து நான் ஒரு வீடியோவில் கூட லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், எங்கள் தாத்தாவை 16 வாட்டி கொண்டிருக்கேன், எங்கள் பாட்டி இன்றைக்கி வரைக்கும் செத்துட்ருக்குறாங்க அப்படின்னு லீவ் போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நாம் வந்து செஞ்சிட்ருந்தோம். பட் இப்போலாம் வந்து எல்லாமே கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து அப்லோட் ஆகுது, அதுவும் ஆஸ்திரேலியாவில் சொல்லவே வேண்டாம், எல்லாமே அப்டேட்டடாக போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய மிஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக சொல்லப்போனால் ஆஸ்திரேலியாவில் நான் இது வரைக்கும் எந்த குழந்தைங்களும் வந்து வெளியில் விளையாடி அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. ஸோ குழந்தைங்க விளையாடியே நான் வந்து இந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கையில் ஸ்கூலோட பிடி பீரியட் அந்த டைமில் விளையாடுறதை தாண்டி இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி அதுக்கப்புறமா வெளியில் வந்து நம்ம ஊர்லலாம் விளையாடுற மாதிரிலாம் இங்கே கிடையாது. ஸோ நம்ம ஊரில் விளையாடுற மாதிரி இங்கே கிடையாதுன்றது நமக்கு ஷாக் இல்லை, இப்போ நம்ம ஊரில் உள்ள பிள்ளைங்களே அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கன்றது தான் வந்து ஷாக். ஸோ முன்னாடியெல்லாம் கசின்ஸ் எல்லோரும் ஒன்றா சேரையில் யார்கிட்டேயும் ஃபோன் இருக்காது, சின்ன வயசில் வந்து அவங்கவுங்க அம்மா அப்பா கிட்டே இருக்கிறது மட்டும்தான், கசின்ஸ்கிட்ட ஃபோன் இருக்காது. ஸோ அதனால் எல்லோரும் வெளியில் போயிட்டு இந்த ஷட்டில் காக் விளையாடுறது, ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க கூட சண்டை போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ எல்லோரும் வந்து வளர்ந்துட்டாங்க, எல்லார் கையிலேயும் ஃபோன் இருக்குன்றனால எல்லோரும் சேர்ந்தாலே வந்து ஃபோன் வந்து தான் பார்த்துட்ருக்குறாங்க. அது இடையில ஃபோன் கட் ஆயிடுச்சுன்னா ஹாட்ஸ்பாட் போட்டு அப்படியே எல்லோரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோனை ஆளுக்கு ஒரு மூலையில் பார்த்துட்ருக்குற மாதிரி இப்போ வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த யங் லைஃப்ன்ற அந்த ஏர்லி சைல்ட்ஹுட்டில் இருந்த எல்லா விஷயங்களையுமே வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனும் சரி, லைக் நாமளுமே இப்போ அதை வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒன்ஸ் சைல்ட்ஹுட் போயிடுச்சுன்னா அது வந்து நம்ம திருப்பி எடுக்க முடியாது. ஸோ குறிப்பாக வந்து நம்ம வீடுகள்லாம் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து நம்ம கூட வந்து இந்த தாயம் விளையாடுறதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு எஸ்பெஷலி ஒரு சொல்ல மறக்க முடியாத ஒரு நினைவுகள் மாதிரி மலரும் நினைவுகள். குறிப்பாக அந்த கொரோனா ஹாலிடேஸ்லலாம் வந்து அதை நம்ம நிறையவே என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ ரொம்ப, ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து அந்த வீட்டை தாண்டி வெளில வந்துட்டோம்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஆனால் வீட்டிலே இருக்கையிலையுமே பிள்ளைங்க இப்போலாம் அந்த விஷயங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நினைக்கல. பேரண்ட்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாக ஃபோன் கொடுக்காம ஸ்க்ரீன் டைமை குறைச்சிட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ண கான்சென்ட்ரேட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு மெமரிஸையும் கொடுக்கும், ஹெல்த் வைஸும் அது வந்து நல்லது. ஸோ ஓடி பிடிச்சி விளையாடுறதெல்லாம் இப்போ இல்லவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு கண்டுபிடிக்க டெக்னாலஜி இல்லை. ஸோ 6 மணி ஆனால் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி 6:30 ஆனால் நம்ம 6:01 ஆனாலே பிரச்சனை தான் எங்கள் வீட்டிலலாம். எங்கள் வீட்டிலலாம் வந்து அவ்வளோதான் காலி, 6 மணின்னு சொன்னால் 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும், வீட்டு வாசலில் இருந்தால் கூட தப்பு. இப்போலாம் வந்து ஏதோ ஆளாளுக்கு டிவைசஸ்லாம் வந்து அப்டேட் ஆகிடுச்சே, பெருசாக பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளில போகிறதே இல்லை. போனாலும் வந்து அப்பா அம்மா, லைக் முன்னாடியெல்லாம் நம்மலாம் வெளில போனோம்னா வெளியில் போய் விளாண்டோம்னா அம்மா அப்பா வந்து எப்போ வீட்டுக்கு வருவ அப்படின்னு கேட்பாங்க. இப்போலாம் இல்லை, அம்மா அப்பா போகிற போக்கு பார்த்தா நீ வெளியிலே இரு, இட்ஸ் ஓகே, நீ எப்போயாவதான் வெளியிலே போகிற அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து மாறிடுச்சு. ஸோ பாக்கெட் மணின்ற கான்செப்ட் வந்து நமக்கெல்லாம் வந்து
ஒரு ஒரு ரூபா கிடைச்சாலும் ரெண்டு ரூபா கிடைச்சாலும் அது ஏதோ பெருசாக 100 ரூபீஸ் கிடைச்ச மாதிரி நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பட் இப்போலாம் வந்து எல்லோரும் கையில் வந்து ஃபோன் இருக்குது. லேட்டஸ்ட்டாக மக்களே, இந்த விஷயம் வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ என்னென்னா, ரீசன்ட் டேஸில் நான் வந்து பார்த்து ஷாக்கான விஷயத்த வந்து நான் இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என் லைஃப்பில் நான் பார்த்த ஒரு விஷயம். ஸோ எங்கள் ஊர்லலாம் பேசிக்காக வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு பெருசாக ஃபோன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸாக இருந்தால், கொஞ்சம் லிபரலான பேரண்ட்ஸாக இருந்தால் அந்த ஃபோனில் வந்து சும்மா டாப் அப் மட்டும் பண்ணி கொடுத்து யார்ட்டையாவது பேசுகிறதுக்கு, இல்லைனா அவங்க யூஸ் பண்ண டைமில் மட்டும் அம்மா அப்பா கிட்டேருந்து ஹாட்ஸ்பாட் வாங்கி யூஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் வச்சுருந்தாங்க. பட் நான் இங்கே சில பேரை பார்த்தேன். ஸோ எப்படின்னா, ஸ்கூல் முடிக்கலை அவங்களாம், ஓகேயா, ஸ்கூல் முடிக்காதவங்களுக்கு வந்து ஐஃபோன் 18 வேணுமா? இது வந்து என்ன கணக்கில் இது வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உங்கள் யாருக்காச்சும் இதுக்கான பதில் தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா, வளர்ந்து வர ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து நம்ம பட்ட எந்த கஷ்டங்களும், நம்ம பார்க்காத ஒரு விஷயங்களை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் ஸ்டில் எந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஹைலி தேவைன்றதோ அதை மட்டும்தான் அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து அதை கொடுக்கணும். ஸோ இப்போ நம்மலாம் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காலேஜ் போய் ஸ்டார்ட் ஆகையில் தான் வந்து நம்ம வீட்டில் முதல்ல வந்து ஒரு டப்பா ஃபோனை கொடுப்பாங்க, அப்புறம் வந்து பட்டன் ஃபோனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்க்ரீன் உள்ள ஃபோனாக வந்து ஒரு டச் ஃபோனாக நமக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. பட் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பெரும்பாலும், இப்போ என் தம்பியுமே வந்து இப்போ வந்து ஃபோன் வச்சிருக்கிறான். பட் ஸ்டில் நாங்கள் வந்து அதில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சு தான் அவனுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்குறது. அவன்கிட்ட அவன் ஹாட்ஸ்பாட் போட்டால் தான் யூஸ் பண்ணலாம், அம்மா பெர்மிஷன் இல்லாமல் அவன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு, இல்லை ஒரு 18 வயசு தாண்டாத ஒரு குழந்தைக்கு எதுக்கு வந்து நம்ம வந்து அப்டேட்டடாக, இது வந்து சிம்பிளி சொல்லப்போனால் செல்லம் கொடுத்து கெடுக்கிற மாதிரி தானே இந்த கதை வந்து. ஸோ இதை வந்து யார் அக்ரி பண்ணுறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் வந்து கான்டென்ட். ஸோ எதுக்கடா பக்கெட்டில் தண்ணின்ற மாதிரி, எதுக்கடா ஸ்கூல் படிக்கையில் உங்களுக்கு ஐஃபோனுன்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கான்டென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நான் தான் வந்து இந்த இதை வந்து இப்படி தப்பாக நினச்சிட்ருக்கேனா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தோணுதா, இல்லை நம்ம தான் வந்து மென்டாலிட்டியை மாற்றி யோசிக்கணுமா, ஜென்ரேஷன் மாறிடுச்சு இல்லையா, நாமளும் வந்து இன்னும் ஓல்டு மைண்டடாகவே இன்னும் பூமர் ஆண்டி மாதிரியே பேசிகிட்டு இருக்காம, ஸோ இன்னும் நாம தான் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக யோசிக்கணுமான்றது எனக்கு தெரியல. நீங்கள் எனக்கு அதை வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து, எதுக்குடா உங்களுக்கு ஐஃபோன், ஸ்கூல் தானடா படிக்கிறீங்க, என்ன ஸ்கூலே முடிக்கலடா, எதுக்குடா உங்களுக்கு ஐஃபோன், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஜென்ஸியோடையும் இப்போ உள்ள ஜென்ரேஷனோடையும் நிறைய அக்கப்போராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸில் நம்ம வந்து நிறையவே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து உங்ககிட்டயும் வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறேன், நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட கன்வே பண்ணுங்கள். நாம் வந்து லைவில் பேசுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸையும் வந்து சீக்கிரமாக கொண்டு வரலாம். அதே மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ், அப்புறம் வந்து நிறைய என்ஜாய்மெண்ட், நிறைய என்டர்டெயின்மெண்ட், சீக்கிரமே மெல்பர்னில் உள்ள நிறைய பேரை நம்ம ட்ராக் பண்ணி போய் பார்க்குற வேலையெல்லாமும் பண்ணுறதா ஐடியாஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கூட சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இன்னைக்கான எபிசோட் அவ்வளோதான், உங்களிடமிருந்து விடைபெற போகிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் காஃபி, கொஞ்சம் மசாலா, இந்த மாதிரியெல்லாம் வந்து கலந்து எபிசோடை நம்ம வந்து இதுக்கப்புறம் இப்படி தான் ஓட்டப் போகிறோம். ஸோ அத்துடன் இன்றைய எபிசோடில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரிதா, தொழில்நுட்ப உதவியாளர் பவனா சந்திரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தூரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் எங்கள் தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை.